தீனி பகத் பிரேமலிமலாய் தாதே அங்கத் அங்க சங்கப்பியோ சாயர் தின சபத் சுர்த்துக்கு நீ விருகாய் ஒரே அமிர்தாசுக்கு அகச்ச கதாயாய் ஏக் ஜி கச்சு கஹீனா ஜாய் சோட்டி சிட்டு சகல் தானிக்கோ.